இந்த பாடத்தோட அழகு இந்த கார்வே காணிக்காமல் மறைச்சி வாசிக்கிறதுனா அழகு. இப்போ தாங் தத்தாங்க நான் ஓப்பனாக கார்வை தெரிகிறது இல்லையா, தாங் தத்தாங் தக்க தாங்கன்னு ஃபுல்லாக நம்ம சொல்லிடுறோம். தாம் தத்தாம் தாங் தக்கி தத் அப்படி வாசன்னு கொஞ்சம் சேர்ந்து 1 2 3 4

நல்ல வெரைட்டிஸ்லாம் செய்யலாம். இது வந்து சதுரஸ்வர கதியில் நம்ம சொல்கிறோம். இப்போ திசரம் சொல்லுங்க, திசரம் கீழ்காலம் தாளம் போடுங்க, நான் திசரத்தில் வாசிக்கிறேன் கோர்வேன்.